lo chong nam cho chu yin ki di bu tho la chi ming la ya mi ma no blas chi nam ta xi chang zhi xi chi nam ta ne xin yin na gao yuan mu ren chi nam ta de chi nam ba so chi nam ba zang ba tun zhu la chi nam ta di jin la chi nam ba di ba de chi nam ta ji dian la chi nam ba 你们全住了是这样吧明年我是给你们了也是没多谈过别了说过过难解一难怎么着难下连接了呀怎么着去买事这不用被明天学会赢了